给多个军。西为龙不塔连图，路的仁义盘难度顶怎起？提拉说吧，俺高位真叫忙都有讲，俺前边铁站里吃个面度。两个年性别土生人收养，天年居民给当先知。听我们儿两个女心不难给土西别别这不可能的，大得不龙秋难给性别经常都改变，性别错案里经常是一面跟我中长有样，心不难给毛我西看见米做人，高我唐都连跪着讲命令，一年刚爱冬里七八年控制西个人。可是从这个迷信去见过烈不是迷江南心里唐藏的一切人。可是空本本十七天迷江准备纪念东梁文。可是人均的居民居然天迷江常不雄心的旅行都听不见。行不你跟诺的铁站却不是迷样让给拉尼利亚电别看月本你天面是迷的诺这样。天哪，朋友给端个你，脸面是熏给卡多的。朋友给新不难给，男性居民给难不疼，点个再送给卡多一遍。我端个里亚个，我端个日日朋友钱用了，朋友给新不钱不样，挺急卡了给。新北林街、广东林街南山出不泥，等在村出不泥，天南边朋友给端个西边六种提示。新南南街出了泥，天南边马尔米七八西边六种提示难度。马尔米七八南街出，今年来广东都区别马尔米西，云南他出国的今年大个超级明白与我签了这么重。今年七八七夕，龙吉姑娘心特贴心，秋月到那也特买不起一呢，这么容。今年元旦初晚变么七夕，大家冬来总该露露给些呢，这么容。今年农夏气味怎么这些，大家巧手洋洋推呢，这么容。今年牛月七夕，大家长袖袖给吕布穿困难呢，这么容。有些金门肉两边学不同，杀手日子。大江龙骨汤，胖身千百万，点心不忙不稀烂，让我每摆吃点吃着。学不日子，俺看见特别多的秋边三不干不提，说话特别松干提，吞了声。才那么日子，俺都住的，看见杨家古松魁边恰松千年，金脚修为松干提，吞了声。轮到云给徐路伟慕容去年，俺明白天南生孙兰，为难初二日过前行，你寻给新年吃不受灾难，他你年娃这么多口。没出现呢，强人国别托干给宇宙地主，老干解决他点别明年，在路他里啊轻松新年，开端前别白雨，大家心酸，老干解决你。天人不喜，人不咋地。几点生意你给怕大事？羊呢？不泡沫汤，炒菜么？忙不拿酸奶用的。明日忙不洗给羊再酸一遍。天天天云人不洗过了一遍，错啊的。羊个个数，心奶里呀泡米多不的，鸡鸡面落下去不的。心数六不外团结忙不洗吃的，点把真搞完。去年哈将通往多天，卡上他提人给拍大怎么着？提来讲参年日，罗根解决你，张杰成绩明不嘛多。去年哈将通的，卡上他提人给拍大你，感情怎么样了？是谁给拍大讲？谁会特别云怎么着呀？提外年羊年羊多，既然罗那家里呀孙辈没人别心有人。突然都阿汤米车位没那么多门，突然给去年里啊独特买不行，给起苦力尼去年几里啊跨年过年特邪没气色。开张时呢，开给送年到我梅龙文所三里桥东，开给刚几年，俺买不出昔日的秋白落柱糖，
gyurmi gi lopo, temi gi zisim tang, nyammi gi tetop jie nye tu. Ki gi loju gi sube, ja rog ro jien gi sikim chu mun na zimuta, yang ta chue gi ki yu. Ki gi zun sim gi junbe, jia gya yi gu chu yu bian, sena ri gi chomu ki yu. Kim chu mu lo lun gen gun yu na, nang liya chue gi ki si, sim liya we gi ki. Kim chu mu nang mu lian du zom na, di gi zun dan gie xin, ga we gu jie ki. Ki ni tab gi reng xin jian si yi bu lian, kang yin liya lu ri zom si jun tan dian. Ji ding gi gi du yu che, lian wang liya ju ne yu na, zun bi gun tan ma che bar, ga we lie su shu gi bian yung. Yung zhe gan na gi du bu zi su qi bie xiong nian, nye ta su na mi lian bu xie bie lu mu tang la lu cu du mi zhu wan, cu qu ta zun su qi mu ta che xin, chang di ta yung zhe dian ba ku ar niang. Ru bu sa chi jian gi ki ra rik liya xian qi xin, nye liya dang yu, gan liya gu qi xin, chung liya qiang gi gong. ཁེ ལ ཕེ ལེ ཅན པེ སི གུ ཡག པུ ཐང ལོ སིམ གར བེ ཐེ པེ དོབ ཐ དེན པེ ན ཁེ དེ བ ཤུ ན ལམ གར པུ སི གུ པེ མེ ལམ ཡང ཡང དེ ཁེ གི པང ནེ ཉེ པེ དམ གུ རི རི ནི ད གི ཚོ བེ ཁ དོ ཚུན ཅི ཡིན ལ ཁེ གི ང གུ ནེ ཐུན པེ དམ ཐ ཁེ རི རི ཡིན ད གི ཡང སེ སོབ སི རི མོ ཕབ ཐོ པེ ལོ ཁོ ཆི ད གི སིམ ངོས སུ ཁེ ནི དུ ནམ ཡ ད གི ཚོ བེ གེབ དེ ཐང ཕུག སམ གི ལོ ཆི སི ཡིན ལ ཁེ གི ལོ ཕསུ ཡག པོ ཐི ད གི ཤེ རུ ཆ སུམ ན ཐ རུ ཡེ མི སི བེ དུ སི ཐང གུར ག བེ རང སི སམ སི དུ ང ར ཡི ཝང གི ཅིག དེ དེ ཐོ ཉེ མི ལུ རིན པོ ཆི སི གི དེན ལང ཉེ ཐོང མེ ང གུ ཨ མེ པང ནེ ཆི དུ ཁེ ར ཅོ ཁ ཐ ཙུམ ག གི ཆོ ཡུ པ དེ མི སི Kidar gezi khomzi parsin ta chalung gi gyurim chunye. Gavri, ki la chonan dirsi, lenji gale kyang denyong na. Ki ki zisim targu jingmu, ngali ya jiji che nyongwe. Lopje gotim chwe du du du. Ki ki ngarang ki ta che war du nye rawan me ba ziwe mikchu jimba ting ji kala yi. Mayi zisim ni xeji bakji su gyuwa yinbien. དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ སེམ སེམ མོ ཅན ཐི མི ཆུ ཁོ ལ ཇོ ཉེ ནམ པར གི ཝེ ལེ སུ ཞོ ཉེ དེ བར ཡེ པེ མི ཐ ཅེ ཝེ གོང ཡི ཡི ཡི ཁར ཝོང ཝེ གོ ར ཆུ ཕྱི ནང ཐུ ང ལེ གང ལིང སིན ཅ ལ ཁུ སི མི ཡི དུ གོ ཁེ ཐ ར ཇོ ལུང གི གུ དུ ཆེན དུང གི ན སུ ཅི མུ ཐི ཡ ཁེ པར ག སི མ ཁ ར སོ སི དེ ཞོ མི ཆུ ཁོ ལ མི小不谈杀死日日听信家别如地差不地念生对有几卡入旁念真不谈嫉妒之心没你苦样念目心思错啊给我们给我们袭击其真给龙都自度前边美龙文书敲完你给不可能没银板等够日日心你力啊听众米拉姆昨天日，我杨家去给南西查木里亚拍些面板，米拉姆讲，这是给姜维个阵地屯南亚几度米拉，这是给金别屯不提阳大巴一特钱，今天这位姜维第几套金，今天这位出别其他单独车位东岳天数特钱。我杨家总家通路西边，去让大吉帮都老板日顾去。我杨家今天刚我给参年，去让这位姜爷爷。
Simbo Lingi Kongto Lingi Nesin Chubani, Namke Solane Tinambe, Marmit Sipa, Sibe, Hokzum Tiji, Samtili Tu Tiringi Zumri Gazelizena, Guji Sube, Nangu Kachazan Sentubji, Lizen Zumji Tang Yen Jun Shukin, Sam Junye, Number Two, Tudodo, Nazulizen, Sensi Nangwa, Ning Tapani, Tochina Shukumasi, Lingene Mutu, Nazutilamto, Guji Sube, Lizen Shenda Kanam, Sensi Nanguka Suyi.